ரமி நிம்மி நிருப்போ நிருவேறு தூ சல் அழையா ஹத் படையாப்பா துர் சலியே சன்னி சேரனு சல் அழையா.